நைனாக நீக்கியானே போரி நசீமனு கீசக்க சாக்கி பேசுக்கணும் ராக்கணும் நைனா காக்கி கைமனு இப்ப மாத்திரியான நெத்தா.